0: வாழ வளர வளரமுடன் வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. அன்பாண்ட மொரிஷஸ் வானொலி இணைஸ்கர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் பிற்பகல் வணக்கம். மத்திய பொழுதினில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தானே. மொரிஷஸ் வானொலியில் நாள்தோறும் இந்நேரத்தில் இம்மத்திய நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: செவ்வாய்க்கிழமை ஜூலை 14ஆம் தேதி நம் மாதத்தின் ஆணி மாதத்தின் இறுதி வாரம், இறுதி செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்தின் 30ஆம் நாள். உங்கள் செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியில் பக்தி பொங்கும் பாடல்கள் அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இடையிடையே சில குறிப்புகள் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. தேவி கருமாரியம்மனை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடலை கேளுங்கள்.

சிவகப்பெருமானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல் நீங்கள் பலரும் தெரியும் பாடல் இது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். செவ்வாய் தோஷம் நீங்கவும் கடன் தொல்லைகள் தீரவும் தைரியம் மற்றும் வெற்றி பெறவும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. அறட்டுப்பால் இன்றைய அதிகாரம் ஈகை. The definition of charity, that is giving. ஈகை என்றால் ஏழைகளுக்கு வாரி வழங்குதல் அல்லது கொடை அளித்தல் என்று பொருள். நம் தேவ திருவள்ளுவர் புலவர் திருவள்ளுவர் எழுதிய இத்திருக்குறளில் அறட்டுப்பாலில் இல்லறவியல் 23வது அதிகாரமாக இது அமைந்துள்ளது. இதோ ஈகை ஒரு குறப்பா. பார்த்த உன் மறி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பொருள் தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் The very disease of hunger shall never touch him who usually distribute his food with others. வாருங்கள் இக்குறப்பாக்களை நீங்கள் கேட்கலாம். ஈகை charity, that is the definition of giving.
1: ஈகை
2: பரியார் கொன்றீவதை ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து.
3: Ce qu'on donne aux nécessiteux est charité vraiment. Tous les dons faits à d'autres sont de la nature du troc. Dit-on que recevoir mène au paradis. C'est quand même mauvais. Dit-on que la charité ferme l'accès au paradis. C'est quand même bon de donner. Ne pas dire le pitoyable, je n'ai pas, mais donner à ceux qui le disent est un acte de vertu qui ne se trouve que chez les âmes nobles. Voir les gens venir mendier chez soi cause de la peine jusqu'au moment où l'on voit un sourire sur le visage du mendiant. La force de ceux qui jeûnent, c'est de pouvoir endurer la faim, moindre elle, et que la force de ceux qui apaisent la faim des autres. Apaiser la faim, dévorant des déchérités de la vie, c'est là, pour les riches, le lieu où garder leur fortune.

0: Il n'est rien de plus pénible que la mort, mais la mort est douce si l'on n'a pas les moyens de faire la charité.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
2: இதுவரும் அடுத்த நிகழ்ச்சி அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் இதுவரும் இந்த பாடல்

ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புகழ்பெற்ற பாடல். காதலை இறைத்தன்மையோடு ஒப்பிட்டு பாடும் ஒரு உன்னதமான மெல்லிசையாகும்.

மெல்லிசை குயில் சுசிலா அவர்கள் இனிமையான குரலில் இதோய் பாடலை இரண்டாம் சரணம். மங்கள பொருளும் குங்குமம் பொட்டும் தந்தவன் அவனன்றோ, மங்கை என் நெஞ்சில் ஆலயம் கட்டி வாழ்பவன் அவனன்றோ, பொங்கிடும் அன்பல் பொன்னிற மேனி தழுவிய

தீவிரமான ஒரு காதல் பாடல் காதல் வைரஸ் படத்து பாடலாகும் உண்ணிகிருஷ்ணன் ஹரிணி ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது

செயில் வாலி அல்லது வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணி பாடிய இப்பாடல் எவ்வளவு தடுத்தாலும் கேட்காமல் காடலில் விழும் ஒரு பெண்ணின் மனதை அழகாக விவரிக்கிறது இந்த பாடல்.

செவ்வாய்க்கிழமை ஜூலை 14 தேதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறப்பாக அடுத்த பாடலை ஃபெனிக்ஸ் ஊரை சேர்ந்த நதா மிஸ்ரி பிறந்த நாள் விழாவுக்காக ராகினி சிலா மசிலா சமிலா மலினி மற்றும் ஃபெனிக்ஸ் தாயலனை திருக்கோவில் உறுப்பினர்களும் சார்பிலும் மற்றும் ஐயா கமலன் கவிசன் அழகன் மற்றும் மிஸ்ரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இக்கால படத்து பாடல் வீர ராஜா வீரா.

வீர ராஜா வீர சூர தீர சூர விழா சோழ வீர சீரார் ஞானம் வாத வாராய் வாகை சூர வீரர்களுக்கெல்லாம் வீரனாக திகழும் அரசனே சூரன் மற்றும் தீரர்களுக்கெல்லாம் தலைவனே இவராலும் வீட்டு முதியாத சோழ பேரரசின் மாவீரனே இதோ உங்களுக்காக நாம் விளங்கும் இந்த வாரம்.

இவ்வினிய மத்திய நேரத்தில் மென்மையான மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கொண்டே பொழுதை கழிப்பது ஒரு தனி சுகம்.

story, Master Palettu Padal. நம் இளைய தளபதி மாண்புமிக நடிகர் விஜய் அவர்கள் நடித்த படம் இது. வாழ்க்கை மிகவும் சிறியது, அதனால் கவலைகளை மறந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.

0: attention, baby.
1: நமது மனித வாழ்க்கை மிக குறுகிய காலம் கொண்டது. அதனால் வீணான கவலைகளில் நேரத்தை வேண்டிக்காமல் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும்.

உங்கள் நிகழ்ச்சியில் முடித்து வைத்தது இந்த பாடல். மரியான் படத்து பாடல் மத்திய வேளையில் கேட்பதற்கு மிகவும் இதமான இசை புயரகுமானின் ஆகச் சிறந்த மெல்லிசை இதுவும் ஒன்று. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்தான் என்ன

ஆமாம் மங்கையரே, நாம் வழங்கிய உங்களுடைய மங்கையரொளி நிகழ்ச்சி இவ்வினிய இனிய பாடலுடன் நிறைவு பெறும். உங்கள் அடுத்த தமிழ் நிகழ்ச்சி கண்டிப்பாக இன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். உங்கள் தேவராகம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியை வழங்குபவர் அன்பர் கலைவாணி வீரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நேர்களே, நன்றி, வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமித் அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். வணக்கம் நேர்களே.

0: MBC Radio, your music companion.
1: Radio Mauritius.
2: Devaragam, Devaragam.
3: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழ்ச்சி தெய்வராகம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 14 தேதி. உங்களுக்காக இதோ விநாயகரை போற்றும் பக்தி பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் இதற்கு பிறகு நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆடி மாதத்தின் பிறப்பு மற்றும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இவற்றை பற்றி நாங்கள் பேசி இருப்போம். இதோ விநாயகரை போற்றும் பக்தி பாடல்கள்.

அடே மாதம், அம்மன் மாதம் என சொல்லப்படும் மாதமாகும். காலநிலை மாற்றத்தால் பல நோய்கள் பரவும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுகள், உணவில் மாற்றங்கள் ஆகியவை கொண்டு வருவது அவசியம். ஆன்மீக ரீதியாக அம்மனின் அருள் அதிகரித்து காணப்படும் மாதம் ஆடி மாதம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், நேர்த்தி கடன்கள் ஆகியவற்றால் அம்மனின் பரிபூரண அருளை பெற முடியும். ஆடி மாதத்தில் என்னவெல்லாம் செய்தால் அம்மனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அடுத்த பாடலை கேட்கலாம். நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் பிள்ளையார்

0: தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அல்லது சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குல தெய்வம் வழிபாடு, இயற்கை வழிபாடு ஆகியவற்றையும் மேற்கொள்வது வழக்கம். ஆடி மாதம் உடைய சிறப்புகள். ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் என்பது தட்சி நாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது. அதாவது இது தெய்வார்களின் இரவு பொழுது துவங்கும் மாதம் ஆகும். அதனால் இந்த மாதத்தில் சுபகாரியங்களின் போது அழைக்கப்படும் பூசைகள் உள்ளிட்டவற்றை ஏற்க தெய்வார்கள் வரமாட்டார்கள். இதனால் நாம் செய்யும் சுபகாரியங்களுக்கு இறை அருள் கிடைக்காது என்பதால் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது உண்டு. ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் முக்கியமானது என்றாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள், கிருத்திகை, பூரம் நட்சத்திரங்கள், ஆடி மாதத்தின் 15வது நாள், அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் ஆகியவை மிக முக்கியமான விரத நாட்களாக கருதப்படுகிறது. அடுத்து வருவது உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்கள். முதலில் ஒரு திருப்புகழ் பாடல், திருப்பரக்குன்றம் திருப்புகழ்.
1: தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன

அன்பு மக்களை, நீங்கள் நம்முடைய இன்றைய செவ்வாய் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேவராகம் என்பது பெயர். 14 ஜூலை இன்றைக்கு மணி சரியாக 4 ஆகிறது. ஆடி மாதத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு சிறப்பான பூசைகள் செய்து வழிபடுவது உண்டு. அதே போல ஆடிப்படினத்தாம் நாளை ஆடிப்பெருக்கு என்ற பெயரில் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும், ஆடி பௌர்ணமி நாளை சங்கரன் கோவில் ஆடித்த பசு ஆகவும் போற்றி வழிபடுகிறார்கள். ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய விரத நாளாக ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினமாக கருத வழிபடப்படுகிறது. இதோ அடுத்த பாடல், டாக்டர் சீர்காழி குரலில் அபிஷேகம் அலங்காரம் என்னும் பாடல். நீங்கள் வந்து எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக எங்களுக்கு 4028080 8540 2808 5 என்ற தொலைபேசியின் மூலமாக உங்கள் விருப்பமான பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

புதுமுகுதே சோலை 1984 ஆண்டில் வெளிவந்த இந்த பாடலுக்கு குரல் தருபவர் சூலமங்கலம் சகோதரிகள். அடுத்த பாடலை நீங்கள் அம்மனை போற்றும் பக்தி பாடல் பாடலை கேட்கலாம் அலாயேஸ்வரி குரலில். இந்த ஆண்டு ஆதி மாதம் July 18 அன்று துவங்கி August 18 மணிக்கவும் இந்த ஆண்டு ஆடி மாதம் July 17 அன்று துவங்கி August 17 வரை உள்ளது. மொத்தம் 32 நாட்களை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு சிறப்பு மிக்க வெள்ளிக்கிழமையிலேயே துவங்குவது கூடுதல் விசேஷமாகும். ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி ஆகியவையும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன. நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது கிரகங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த நாட்களில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தும் பூசைகள் செய்தும் நாகதோஷம் பரிகாரங்கள் செய்வதும் மிக சிறப்பான பலன்களை தரும். ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெற நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி, சரடு ஆகியவற்றை தானமாக வழங்கலாம். அம்மனுக்கு கூழ் படைத்து இங்கே நம்முடைய மொரீசியசு நாட்டில் நாங்கள் கஞ்சி சொல்வோம். அதை மற்றவர்களுக்கு பிரசாதமாக அளிக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து துர்கை அம்மன் அல்லது மாரியம்மனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று விளக்கு பூசை செய்து வழிபடலாம். இது எதுவும் செய்ய முடியாதவர்கள் அம்மனை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு லலிதா அபிராமி அந்தாதி காமாட்சி விருத்தம் ஆகிய பாடல்களை பாடி வழிபடலாம்.

ஆடி முதல் நாள் துவங்கும் போது அம்மனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். எவர் சில்வர் இல்லாத ஒரு கலசத்தை எடுத்து நூல் அல்லது மஞ்சள் தடவ வேண்டும். அதில் தண்ணீர் மற்றும் வெப்பிலை வைக்க வேண்டும். இதை நம்முடைய குல தெய்வமாக பாவித்து ஆடி முதல் நாள் அன்று வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து அம்மனை வழிபடலாம். கலசம் வைத்து வழிபடுபவர்கள் காலை 4:30 முதல் 5:30 வழிபடலாம். அதன் பிறகு வழிபாடு செய்பவர்கள் காலை 6:00 முதல் 7:00 வரை வழிபடலாம். அதன் பிறகு 9:00 முதல் 10:20 துளிக்குள் வழிபடலாம். மதியம் அம்மனுக்கு உணவு படைப்பவர்கள் 1 மணியில் இருந்து 2:00 வரை வழிபாடு செய்யலாம். அடுத்த பாடல் சிவபெருமானை போற்றும் நம்முடைய மாதர் பிறைக்கண்ணி என்னும் தேவார பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலுக்கு அருளி செய்பவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள்.

ஆடி வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் துர்கையை வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராக காலம். முடிந்தால் அன்று கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். இதை எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து அபிராமியந்தாதி 100 பாடல்களையும் முழுவதுமாக படியுங்கள். மிகவும் அற்புதமான பலனை அம்மன் தருவார். ஆடி மாதம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் மஞ்சள் உப்பு வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம். முடிந்தால் விளக்கு பூசை கூட செய்யலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் ஜக முடியில் சூலம் ஏந்தி என்னும் சிவபெருமானை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். அடுத்து வருவது உங்களுக்காக அனுஷ்கா, நம்முடைய உள்ளூர் கலைஞர் அனுஷ்கா அப்பாசாமி குரலில் கண்ணனொரு குழந்தை என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். அடுத்த பாம்பே சாரதா குரலில் தேனிருக்கும். மேலும் நம்முடைய கடைசி பாடல் அனுஷ்கா அப்பாசாமி குரலில் அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இன்றைய திவராகவெனும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரத்தில் இதே அலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷசு வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக இந்த செவ்வாய்க்கிழமை என்னும் நன்னாளில் திருப்புகழ் என்னும் முருகனை போற்றும் திருப்புகழை கேட்போம்.

வருடைய அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் ஆறுவது சினம் என்றார். அதாவது நாங்கள் நம் கோபத்தை அடக்க வேண்டும் என்பது திண்ணம். ஔவையாரின் வழிகளில் நாம் நடக்கலாம். வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் பாடல் வீரா ராஜவீரா. நம் சோழர்களின் புகழை பறைசாற்றும் இந்த பாடலை

வாருடைய அன்பர்களே, சாய் அபியங்கர் பாடிய இசையமைத்தும் தந்த ஆசைக்கோட என்னும் பாடலை உங்களுக்கு இளைஞர்களே தருகின்றோம். கேட்டு மகிழ்வடையுங்கள். இது உங்கள் இசை அருவி.

வருடைய அன்பர்களே, சிதாரா அவர்கள் பாடிய இந்த சிறப்பு தமிழ் பாடலை, சிறந்த தமிழ் பாடல்கள் வரிசையில் உள்ள இந்த பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, இனி நீங்கள் கேட்க போவது கீதாரக் கிளியை. இந்த அருமையான பாடலை இந்த நேரத்தில் நம் இசையருவி நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்கும் தருகின்றோம்.

வருடைய அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி செவ்வந்தி என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.